0: ஒரு சிறு வேலி சிதோ கர்ணா கர்ணா ட்ரீம் நைட்
1: சத்தியத்தின் மலர் ரா.